நாளே மக்களுக்கே லசியாசி ஆசிரி வாரே பாப்பூனே கசியாசி மெமோனா குளோகே ஊட்டே ஜெட அம்புதா பூட்டா பாப்பூ சீலாய் ਕੋਤੇ ਜਿਹੜਾ ਅੰਬ ਦਾ ਬੂਟਾ ਬਾਪੂ ਤੇਰਾ ਲੱਗਿਆ ਮੈਨੂੰ ਉਹਦੇ ਵਰਗਾ ਭੱਜ ਕੇ ਮੈਂ ਚੱਪਾ ਪਾਇਆ